மாதம் அதை கொண்டுருவேன் மறைக்கு. ஆனால் இந்த என் கூட மாதிரி ஓய் ஓயரா மறக்க பொருட்டு வந்துடுவோம்மாடா. எச்சா மறக்க பரவாயில்ல.